0: சொல்லிடுறாங்க பாத்தீங்க. ஓகே
1: Broadcast 1 Friday, 4440 North 1st, 15 RP, repeat social worker with Ken.